சப்பலையோ கிரும் ஹலியாக்கமோ லிஷமோ மோ குட்டி ஹவலுக்கு இண்டாக்கம் குட்டிகே ஊசையோ வரமா கங் கங்கனி ஆங் கஹய காய் பிரதாசோ செய்ய மீறி ஹெசை செய்ய சிமலில் வாவி செய்ய wahisiwelelo no wareliwe kipa wahisiwela kawili ekipela pia wakele wareliwa akela